0: திலகவர்தன டெக்ஸ்டைல்ஸ். செமட்டு அத்துதுன், கமனட்டு ஜவையதுன், ரட்டட்டு பனதுன், திஸ் வசருக்கு விசிஷ்டத்வே அபிமானய, பீப்பிள்ஸ் லீசிங், விஸ்வாசே பிரமுகயா.
1: Supermate roofing sheet. 98.2 FM.